0: ஓய் நிகடா, ஓய் மாத்தடுறல மாற, ஓகே சுமன் குத்திரல மாற, ஓவர் பேமெண்ட் கண்டக
1: பெட பெட ரிஸ்கே தக்கம் பெட.

0: ஓய் நிகடா, ஓய் மாத்தடுறல மாற, ஓகே சும்மன் குத்திரல மாற, ஓவர் பேமெண்ட் கண்டக.
1: பெட பெட மிஸ்கேதகம் பெட.